0: lop chok pomo chige chong di chong la chi ni nyang gu nyu ka chi du za ba bu lu be de bu xi xi be wa ong de shi be nyang chen na ba ge du ge ken zhe ji le ya bu xi xi be su xi ta ma xue da men gan de yu be ma re nying bu da xi be nying bu di su su wo ji ma re ga ge cha xi da xu xi ge xi a
1: wo zi la
0: wei ki nye ge ko de chung ge nying ne zhen be zhu zhen ye la da kong san de ge ngas ne ko chu men gan na ge zha ji du a 主任也拉到空三的年我心个学俺宁念参加了我就请你要是不空个叫个也你没个这学的啊没得用没着苏苏阿姨切好个这水机俺就找了没有我是打药时宁念参加个起来俺躺个是打那边是打药时打死个时他年不有呢苏苏阿姨的这些个爱语可是没得的这一呢你们都点不得的我那时点这年苏归刚喊谢谢俺要嘛是别是<笑>

0: Tengge zo kong kamsa, kese rang jo nungwe ta xalu gyu liang wese tuwebe, che ju pwebe gyurim si chung do la lak ba tu, gwen sa liya chak chal pwebe nam si yang den do. Ma se ngwe zi chewa chen ma wong gwen yin sum na rang jo ka sa cha mang chewa che ju pwebe ba se, sa cha ka chi ki chal shu di ne jo, che zam gyu ri do shu zan lenge cu, sa cha ka nwe zi so liya, nga gyu si tok su na kdo. Tine tong, rang jo ne nga ri ki xiang wwe ta si zi, Nak cu nungu ta u gyu liya chab chu ni zhu we par par gyu dan sa cha ka ji liya chab chu ni qi we par par gyu long u se pa ma se sa ne ka liya chab chu pa gyu le sa ta nin chi xiang wei ta long lo ga nak cu xiang wei jie liya nam ti ne chab chu am yan zhu cha pa gyu sa cha ka ji liya chab chu pa gyu se ni xi zi ta nak cu lo ga le sa nin chi xiang wei ta long wei jie liya chab chu am yan zhu cha pa gyu ba ta sa cha ka ji liya chab chu pa gyu ngi ri ki long wei ta xiang wei cham de u gyu ta 成月节里啊，这芒果呢，各种难题，比如啥子看节里啊，吃不吃不上瘾呢？肉吃不够，对嘛？吃就不会那么些个金白，通过呢，生意你没法。现在啥子芒巧，他宁吃啥子芒巧啊？老街老提前抢对，通过节里啊，啥些个农村人个的种巧，他拉巴土人的天南呢，从那通过他娘娘给通过你里啊，啥些个农村人个气味，只有这么看的人有他当的出入就不少个啥些个农村，投诉难多，想不呀？
1: 听明天我的看见是热闹。城关区了这么忙苦的，出藏站九年内你是不是怕的？村主中了恰不生心怕丢，出藏站九年你就怕的。生主子去了呀，恰不中了碰的人心，恰不生心怕丢，出藏站九年你就怕的。看不中了恰不中碰的人心，那么提丢，出藏站初年就住怕的。 三个钟了，恰不穷碰的人品，恰不生不生不丢，出账在对内就丢怕的。那东去了，这么忙困的人品，恰不生不生不丢，出账在中年内你是送怕的。穷街中了，这么困的人品，恰不生不生不丢，出账在就近内你是最怕的。矿街中了，恰不生不生碰的人品，恰不穷不丢，出账在就。